ஜாகலை மஞ்ஞானினால் பாட்டி இல்லை நான் தொட்டகர் துக்கி சொன்னாச்சேன் கொஞ்சம் லோலு டைன்னத்தை.

ஒரு மரம் வந்துட்டு என்ன ஜாவியோ வரது தான் பொறுமன் ஜாதான் ஜாய் ஜாதான் ஜாய் திருப்பில்

பக்குள் மனதுண்டி மறுத்து பாப்ப சரியா குழந்தையாய் குஞ்சாய் நெஞ்சுவாயாய்

அருகாரம் ஜாய் அசர்காரம் ஜாய் கந்தோம் அறம் ஜாய் அருகாரம் ஜாய் முஜூர் போயும் போய் முஜூர் பர்மசார் போயும் போய் சமா